0: ᱥᱟᱠᱚᱞᱤ ᱪᱟᱱᱡᱟᱨᱟ ᱥᱟᱠᱚᱨ ᱪᱤᱡᱟᱨᱟ ᱞᱩᱫᱤᱱ ᱡᱩ
1: ᱛᱤᱭᱤ ᱞᱟᱢᱵᱚᱨᱟ ᱥᱟᱛᱚᱱ ᱵᱟ ᱠᱟᱱᱟ ᱪᱤᱡᱟ ᱞᱚᱛᱚ ᱡᱚ
0: ᱵᱮᱡᱮ ᱞᱟᱛᱚ
1: ᱵᱮᱡᱮ ᱞᱩᱠᱤ ᱨᱤᱱᱪᱤ
2: ᱥᱤᱠᱮᱱᱟ ᱵᱟᱪᱚ ᱠᱩᱱᱠᱟᱢᱥᱟ ᱛᱟᱛᱟ ᱱᱮ ᱯᱮᱡᱚ ᱞᱩᱝᱴᱷᱮᱱ ᱧᱮᱢᱴᱷᱮ ᱞᱮ ᱠᱚᱱ ᱠᱟᱱᱠᱨᱤ ᱞᱩᱝᱴᱷᱮᱱ ᱪᱮ ᱵᱩᱡᱚ ᱞᱚᱛᱚ ᱥᱚᱪᱤ ᱛᱩᱥᱩᱨᱤ ᱥᱤᱭᱟᱢ ᱞᱟ ᱯᱩᱦᱩ ᱨᱟᱝ ᱪᱚ ᱡᱚ ᱢᱮᱡ ᱠᱟᱱ ᱟᱵᱨᱮ ᱠᱟᱪᱤ ᱦᱮᱢᱡᱚ ᱥᱚᱭ ᱪᱚᱢᱨᱮ ᱱᱟᱣᱮ ᱵᱩᱡᱚ ᱞᱚᱛᱚ ᱞᱟ ᱭᱮᱡ ᱚᱱᱮ ᱵᱩ ᱢᱮᱛᱟ ᱞᱩᱭ ᱫᱟᱣᱟ ᱫᱩᱢᱯᱤ ᱫᱟᱯᱷᱤ ᱛᱟ ᱡᱟᱠᱟ ᱥᱤᱵᱡᱚ ᱠᱚ ᱱᱩᱴᱩᱱ ᱫᱚᱫᱩ ᱪᱮ ᱥᱚᱨᱤ ᱞᱚᱵᱡᱟ ᱠᱷᱮᱨᱟᱝᱜᱮ
3: ᱨᱤᱡᱤ ᱫᱤᱱᱠᱚ ᱵᱤ ᱛᱤᱭᱚᱱ ᱨᱟᱡᱟ ᱵᱟ ᱡᱚᱠᱮ ᱫᱚ ᱤᱱᱛᱟ ᱥᱮᱯᱟ ᱢᱮᱱᱡᱤ ᱧᱟᱣᱟ ᱭᱟᱝ ᱚᱝ ᱜᱮᱱ ᱡᱚ ᱥᱤᱝᱜᱤ ᱪᱮᱢ ᱡᱟᱛᱤ ᱛᱤᱭᱚᱱ ᱛᱟ ᱢᱮᱯᱚ ᱪᱷᱤᱫᱟ ᱪᱩᱣᱟ ᱪᱤ ᱜᱚ ᱥᱤᱭᱚ ᱞᱩᱠᱟ ᱱᱟ ᱪᱟᱝᱟᱱᱤ ᱨᱟᱝᱫᱤ ᱵᱩ ᱛᱚᱵ ᱛᱤᱭᱚᱱ ᱥᱚ ᱥᱟᱠᱤ ᱪᱷᱟ ᱪᱮ ᱯᱟ ᱡᱩᱝᱥᱤ ᱠᱷᱟᱱ ᱡᱟ ᱜᱩᱱ ᱡᱚ ᱢᱤᱱᱡᱤ ᱤᱧ ᱱᱟ ᱫᱚ ᱥᱟᱜᱩᱭ ᱡᱤ ᱠᱷᱟᱱ ᱜᱟ ᱛᱤᱱᱤ ᱨᱮᱢ ᱠᱤ ᱥᱟᱠᱤ ᱪᱷᱟ ᱡᱤ ᱫᱚ ᱪᱮ ᱯᱟ ᱤᱱᱟ ᱞᱟ ᱨᱮᱢ ᱠᱤ ᱠᱷᱟᱱ ᱡᱟ ᱡᱤ ᱱᱟ ᱫᱟ ᱪᱷᱟ ᱡᱤ ᱡᱚᱨ ᱠᱚ ᱟᱹᱱᱤ ᱜᱩᱱ ᱡᱚ ᱤᱱᱟ ᱞᱟ ᱫᱟ ᱨᱮᱢ ᱠᱤ ᱢᱤᱱᱡᱤ ᱤᱧ ᱱᱟ ᱫᱚ ᱥᱟᱜᱩᱭ ᱡᱤ ᱠᱷᱟᱱ ᱜᱟ ᱛᱮᱝ ᱛᱟᱯ ᱪᱷᱟ ᱛᱚ ᱠᱮ ᱜᱩᱱ ᱡᱚ ᱛᱤ ᱤᱱᱟ ᱞᱟ ᱫᱟ ᱭᱚᱵᱟ ᱫᱚ ᱥᱟᱵᱟ ᱛᱤ ᱜᱮᱞᱟ ᱛᱤᱧ ᱦᱤᱱ ᱛᱤ ᱦᱤᱭᱮᱱ ᱱᱟ ᱜᱩ ᱫᱚ ᱛᱤ ᱨᱮᱢ ᱠᱤ ᱠᱟᱞᱤ ᱠᱟᱞᱤ ᱱᱟ ᱜᱩ ᱨᱮ ᱡᱤ ᱠᱷᱟᱱ ᱜᱚ ᱦᱚᱭᱟ
2: ᱜᱚᱨᱮ ᱨᱮ ᱛᱤᱱᱤ ᱪᱤ ᱪᱚᱝ ᱟᱱ ᱧᱮᱱᱟᱯ ᱥᱟᱭ ᱱᱟ ᱪᱟ ᱪᱮ ᱱᱮ ᱧᱮᱢᱟ ᱥᱤᱝ ᱠᱤ ᱪᱮᱢ ᱞᱩᱱ ᱡᱚᱨ ᱫᱟᱫᱟᱱ ᱡᱟᱢ ᱨᱟᱝ ᱫᱤ ᱪᱤ ᱪᱚᱝ ᱟᱱ ᱥᱤᱫ ᱪᱤ ᱪᱚᱝ ᱟ ᱯᱟᱨ ᱯᱚᱱᱛᱚᱱ ᱦᱮᱨ ᱢᱟᱱ gondro nepa che tu tu sa gu ze dao tene pe da dam pa gi chi chong ane pe da je pa gi chi chong pa la pon ta kana ki tsina hel ki dao te ka te du gondro nga du zo ju tse yu le tong ju te mo ja pa te gondro pa ande lu ki tu su te ti ki tu to la ta gu re ze te chen ko ju dao
3: ji ji ci ni ye sa su chi nga cha sum ni tuen tu mi zhang gang xin cha gang cha qiuo kan zhe dian zhe lian ba men tu tuen de xin bi cai ma de qiu xuan dang ya xuan zhe xuan ji mo yong wa xia gu de xiang zhou bi sa ge jie xiu zu nan bang zhe to sa ni ma sa de xi bi de 下期节特当拍照个来个也不习惯，今年中六个我才认你，今年中带我才认不你嘛呢？今年节孙哥的爸跟我才敬你，这次干嘛这个钱？下段人吃龙眼了，决定留责任就位，明天当除了修不的下，我吃了个能，新碰下年老人能量就大走你多，还是想对，下老人碰不着能人，如今通当三克的你，也能想下了，铺路这边今年时期，此局也还在看个。 等你那边的顶巴克七年一，三岁前人家送你点土米上更新做农，三节的性格。等你人民七八千就多，等你叫我看着就多，点这一拿了，点这两百银子个。等你点的差多个，差嘛的一趟去了，缺钱多，一缺，如选出嘛没用力呢，来个的差最不着个日子看个。你看着就下眼了，对象周边三个了，修书谈结了，帮着妥善的马上细步就多，等你下些节他做就多。
4: 把这个来个从嘛，查出把这个来这款个，等你把它顶把个七年中，六个俺家人呢，七年中，大爷俺家人把的你妈拿走你那开心个，七年级孙哥爬个俺家进呢，就自己干嘛这个小总，他干嘛这个小李干过出行个，等你下顿个人了，去弄从嘛伊拉几顿个对身就出来多，俺你面前多，除了休息个小娃子说着出来这款个，把它顶把个其他过来休息那了，铺路这边七年去去。
2: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

0: Sinki Jobunaba Kunkansong. Data Chichi Singu to be Letzinden, Bejong Lung Tin Yin Tinli Kong, Kamki Lung Tinja, Nadang Yi Jubi Hulam Hibi Letzi. Dinka Letzina, Renchin Yehita, Tati Danji Jiba Dikudin. Payo Chando Chongche, Dinkin Yin Bi Renchin Yehilana, Shalo Jitongu Jagu Kuajilo Chongshin. Yuan Dini, Tonya Dang Javi Shawala Gahin, Marilla Higola, Dewi Mu.
1: 星空瑞比丁格内密人力来将为东马的空格学种村人比人做的表将擦起走在了天际车月公司协办一从业协议员公司的每日人力节七月党年均对比擦擦协议人力节存在的白门里咋马塞将了新南格节气有个瓦措样年龄协议对我一准月你们的人气是做了因嗯等你拍用的屁股呢不就强度撒狗
2: 丁切总八大兄弟，你打算来个去哪的留学？
1: 打算来个能查查多，得给他们留个月。查查个哪个的过？
2: 好日日。
1: 打算跟几个从工有啥的学种子你把个，当兰提的哪个呀？
2: 日日。嗯，从工没了去做的过。从工可没了，不用查查，不在通知采工是。
1: 你打算去给个从工可做的来个去哪的留学嘞？
2: 从国各家做呢，查查哪个住几多？这个不做几多？这个咱们这里有。嗯，那个我们学校人那的怕加钱多几多？嗯，这个不查查人，他可有总部、看总部？嗯，那查查卡多，加油呢，某某部当那个查查那了，也有高三某部某的，这都是为在做几呢？那个不然人那的怕差价钱了，落得啥么子？我听说那大学生那不是要的嘛的？
1: 丁，
2: 讲了，我个老早些多，丁，俺老早个跑远多，困难你个他，龙骨肉是的啦，两个的些有的，
1: 老早子，
2: 啊，两个的些呢，没老板做，干嘛没这么弄呢？盘肉松茸，我们吃剩下了东西就吃多，你讲给没克拉吃着，空巴拉吃着，没了啥么吃着，老了老日吃着，这个从从嘛空气个在的些呢，他的。
1: 一个在的，广州的，阿里的，他这种查查高头，这里，对你的空气可充满电脑老的，罗松充满，他的烟道比较拉个多呢，我都是晓得。马扎都生锈，但马扎那个我是个呢，但我嘛你，他从地的家的，罗马，原来，原来马扎在江罗哇，我嘛从家去罗哇，马扎在江的，他的龙骨肉是多些。
2: มันละพิเศษสั่นนู่นตอนนี้ถ้าช้าช้าถ้าบ่มตัวช้ามันปุ่มปุ่มลอยเลยถ้าเราส่งตัวมาสั่นดูมันจะล่าช้าดูสมัครคงเกิดเกิดคงละไม่ยินละถ้าพิเศษเสียวตรงจะคุยเรื่องงานช่วงนั้นมันปุ่มแก่จะได้กู้เงินอ่ะถ้าคงก็ถ้างั้นถ้าจะช้าช้าเล่นดูถ้างั้นก็ช่วงนั้นที่ก็จะได้ที่ก็สั่นดูงั้นว่าคงที่ก็เล็กก็การเชื่อรู้สึกตันดูถ้างั้นมันจะน่าถ้าพันรู้ส่งเชื่อบ่
1: ちょっと参加了ロソン党で、查查的给打不到，得给从嘛这些的查查没查过哇，没查到路上，几栋几家是查过一人，对，俺老是全部弄过哇。当初查嘛，跟库拉个党，都是些的。路上的这栋几家查，参与的。啊，是的，参与的。等你那了，得出家做那几年了，你嘛接了他，查查，其实是做的嘞。对，弄了他查查，穷人家呢，这栋查查，俺家是穷人家嘞。嗯。千里查呢，查查，咱这家确实是那穷人嘛嘞。哦，是是是。嗯，对，等的查查等的，破口两百年，干部也能够他查查，容的做特务小那了，得把住了他，路去，接栋几家时候查修的。是的了。但嘛也讲了，嘛也讲了。
2: 查查的两把都查的两三九九个都查的，我等到了就查尼玛开始用那就查开始写了呀，现在都是弄的有点个。都是叫敲门的了，嗯，对，查查打不查了哇？他人看你妈弄了干，嗯，对，公家也是，都是现在查查穷人的那，嗯，东口街是都是干个的，对，查查钱不着那，打劫是，嗯，打劫啥子，嗯，都是干的，对，等到没人阿被，东家里敲人那么多敲门的了。
0: Ya ya ya ya. Ti tei na la ta cha cha yin na la cha cha re re zoli ka juren ta da. Che du na la zang ko che gui hios ko.
1: Re re la.
0: Ti ta da chungwa di na la ba ka da pa ta lan pa ta dap. Dap cha li da nyema no la kaam ra ka.
1: Nyema no kaam kari.
0: Nyema no la. Nyema no kaam duin kia tsi ya. Chi wa yin na da kia tsi ya.
1: Re re la.
0: Ti ta cha di yin na ta chui cha no la ya me sa ja.
1: Re re.
0: Re re. Cha cha reng ni lak zel ta li na ta jun jin zon da jir ho ya.
1: Re la.
0: Ta gen chi yin na la si lo ki tong ka jay gu chi kwa ji lo si to ka lo chung ka yuan si jir ho ya.
1: Re la.
0: Ten si di ta ngu ki pe mri rong ka ta mri ka lak zel ten da. Ta suan po chi la rong ki na la ta nyam nyong do. Ta jun jin zon da jir zo cha li de gong. No wa na si bu na yo jir e.
1: Ha da la. Te nuwa shibu yukuli junse chiri sena ta, naa shoupa ni truwi iya no, mana pen roo gongsa no. Te leka te le truwi, ta nima tsek mari, nyi mari, son mari, ta truwishi le truwa la. Te pa gongshi rabu cha. Te namju leka mina, ta ngitra leka tse chi se san san. Truwi te male na ya shibu me jo ra. Ota cha tabi.
0: Re.
1: Ngaran rana, di nganja nyinga tab jo ba yo ro la.
0: Cha chonche
1: yo ro. Tongje do, Roma. Di jawa muntro pa, say, tsama che chong yo ri la. Di ngi zuye nao shikara tu dali dab jo ri di. Nganja nyuki tu dali dab jo ri la.
0: Re. Nganja nyin dab jo do. Tendala, dab sa tendala min chanda zori.
1: Tan dāv sāti tā tsumā kā shēja lā tsumā kā tsākpā rā dzōn dhari tē.
0: Tsākpā rā
1: dzōn. Tā tīñi lā pā mē yāwā sā yōli mā rī lā.
0: Rī.
1: Tsumā kā tsākpā rā dzō dhari.
0: Rī. Tā tā kā ngui jā yī nā rī, dīn jāb nī yī nā rī, dāv sā tsumā lā tsākpā dāv
1: dzā
0: shī jā. Rī lā. Tsākpā tā bē shē
3: tōng dāv lī 也不穷了追及修笔擦白了没做完军政级这把戏弄用电脑能出全部行人都擦赞了张伟让应进家存在感情行笔应急擦赞却赞行人归了刚第三节定戏家应笔应急云人力特把戏将应归都第二点第二年学笔个人的也不擦行我去张伟家这把戏将人都
0: 아니 차차 된디나라 다 다송 괜찮으셔 청콘은 저리도 차차 경 사든들이 너무 미세 혈루히 동다지요 상가
1: 다 사든라나 다 사종 최종 사종마 토모리다 데 데노나다 질함라만라다 데긴라만다 몸불로요리 데 차든 베차야나 다 당거테치요로와 돌론니에요 차테크조요리 다 차차데 조고도 톰포데 친세나 조마 종종 지게거로와
0: 어리오리
1: Te nyingpa te putsi takpo shi gorwa la. O te re nga tsu ta muyo tel te na tongpo ta tsoma tomo zoyori. Te nyingpa te ka la putsi pe masi pa zoyori la.
0: Tsasa su dab tsa tuti nina ta ri pa ta gili to. Ndamba tantali nina la, ani nong la shema zonra to. Do shu zura, do chun chun zonra to. Tantra da je u rikji munga. Ta chenri zodi gyura nong la chenri da zohyo na.
1: Zodi gyura de ta, hini sa tru we kong rwa la. Sa kambu di ndugur hini.
0: Nga lang tsukang to, sa kambu kanyam kong re.
1: Re, te tru we ndu tsa du te, chacha mongpo su nong la koko ra jan rogu re.
0: Ta su suma gincho sa na zodra
1: ten zondre. Yore, tsangma yore.
0: Yore.
1: Chacha mongpo su nong la kora jab tsa du, te sa di njangpo ma nong la do me pa shi chag re la.
0: Chucha kashi yore la.
1: Yore la.
0: Chucha kashi nong, chucha ano la gomba tongpo zho, teni yinpa jen,
1: yinpa zho zho, yore la. Rinpa tongma ta, nyen sa, son sa, pi ma sipa yapo zho te na, son san ro go gre la.
0: Duse rin tong tima re la.
1: Duse ta te kale chanpo yore la. Hini ta sa ndu gro wa.
0: Yore, sa ndu di ungo.
1: Sa ndu ndo ni ta, mak shou te rong, ten do ndu gro wa.
0: Ma yu rong lo ten sa kambo
1: di gre. Chacha kutsai di shi to ma ruwa la. Ta te kale chanpo yore la.
0: Ti ki tsoma yina la, chan to gongjo.
1: Gongjo ni re la.
0: Gongjo ni kyung to ka sa tsang ma tanda. Ko ku juchat yina la, sa sa dali ka lak zal do tuni ku juchat yin guishin ko ya.
1: Re la.
0: Ta gongjo ni ya kong di sa kambo kong dara ho.
1: Re la.
0: Ani gen cho su da son gongsi tando kong li do. Ani chi ki gen chi do, ani ni roba da tsoko, lem da tsoko nyambo la. Sa ta kambo tsoma nyambo ma hiu rong la tiin xeb yezo la rgo ya.
1: Re la.
0: Tudu tiin xeb yezo di lakcha chenar chenar da pishe tong re.
1: Ta towa do, ta tiki kari nabu di lakcha yinbaak zay di xeb zogu si na zo tali ma
0: re
1: la.
0: Re, ta rong ka ta xiong rosa ka lakcha chenar jira na dik
1: xeb
0: yezo.
1: Re.
0: Tanin di tujia nong la kong dayi xeb cizo caja, da zon la yinjira.
1: Re.
0: Caja cali do ta sa tanda
4: Marie.
0: Lega ganda hila hunaya, Gunji gawan, mubi, nibame. Gusa, dang tumara lega hugab, nyam yung dang goga soji jimbi, lega tsuana, divi gaka chio hijangje. Renjin yi hijang adisa, lega mangbora hun yundu. Daji tati lega hugabjang, yinji magawadang, chame shiba chen yundu. Inayang, kongi rangi jia gamitang, pungdin yila dimbo jangne, ranga gawi lila.
1: 我们的人是有人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人 Hindi ta rong gatso ti chani mok che zena ta che san yandu sa yo mare rong gatso ta ti ka zeb zena ne rong le ka rong pe le ta te ke chen bu ri ting do la ta ta le ka de ta nga chu rong gatso se rene sho sha de nga chu jum ji chi chare la nga chu thaman sa mo chi se na rong pu mre ka rene sho sha de jum ji ge ke chen bu ri sa ti ka le ka de san